0: ¿Qué es Spectrum One?
1: Es internet, Wi-Fi y móvil trabajando juntos. Es el internet más rápido y confiable para hacer streaming, gaming y todo lo que quieras. Es mantener a tu familia segura mientras navegan. Y es servicio móvil que funciona con la red 5G más rápida y confiable del país para que puedas estar conectado donde quiera que vayas. Spectrum One. Es internet, Wi-Fi y móvil trabajando juntos. Obtén más información en Spectrum.com. Servicios no disponibles en todas las áreas. Se aplican restricciones.
2: Plastics and our materials coming from overseas. And then you've got what's coming through our suppliers here in Australia, so all of our freight. So obviously we're in a process now where we're making sure that all of the freight coming into our business is supported through the cost increase.
3: பீகா நிறுவனத்தின் கூற்றுப்படி அவர்கள் பயன்படுத்தும் சில முக்கியமான மூலப்பொருட்கள் தொழிற்சாலை சுத்தம் செய்யும் ரசாயனங்கள், ரப்பர், பேக்கேஜிங்கிற்கான பிளாஸ்டிக், ஹோர்முஸ் நீரிணை வழியாக வருகிறது. இந்த பகுதியில் நிலவும் அரசியல் மற்றும் இராணுவ பதற்றம் விநியோக தடைகளை உருவாக்கி செலவுகளை மேலும் உயர்த்துகிறது. பால் உற்பத்தியாளர்கள் எதிர்கொள்ளும் சவால்களும் குறைவல்ல. டீசல், உரம், மின்சாரம் போன்ற உள்ளீட்டு செலவுகள் கடுமையாக உயர்ந்துள்ள நிலையில் பீகா போன்ற நிறுவனங்கள் விவசாயிகளுக்கு கூடுதல் தொகை வழங்க வேண்டிய சூழ்நிலையில் உள்ளன. நாங்கள் விவசாயிகளின் செலவுகளை முழுமையாக பொருந்த செய்ய முயற்சிக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு பிராந்தியத்திலும் உள்ள விவசாயிகளின் செலவமைப்பு வேறுபடுகிறது. இதனால் இது மிகவும் கடினமாகிறது என பீகா குழுமத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி பீட்டர் ஃபின்லே கூறினார். விலை உயர்வுகளை சமாளிக்க சில நிறுவனங்கள் பொருட்களின் அளவை குறைக்கும் ஷ்ரிங்க்ஃபிளேஷன் முறையை பயன்படுத்தும் நிலையில் பீகா நிறுவனம் அதனை தவிர்ப்பதாக உறுதியளித்துள்ளது. எங்கள் வணிகத்தின் முக்கிய இயக்கங்களில் ஒன்று மதிப்பு. நியாயமான விலையில் சிறந்த தயாரிப்புகளை வழங்குவதே எங்கள் நோக்கம். அதனால் பேக்கேஜ் அளவுகளை மாற்ற மாட்டோம் என ஃபின்லே தெரிவித்தார்.
2: No, we don't do shrinkflation. So we're pretty committed to our pack sizes. And so none of our pack sizes will be changing.
3: மத்திய கிழக்கு மோதலுக்கு முன் ஜனவரியில் ஒரு பீப்பாய் எண்ணெய் விலை சுமார் 56 அமெரிக்க டாலர்களாக இருந்தது. ஆனால் போர் மற்றும் அரசியல் பதற்றங்கள் காரணமாக அது 100 முதல் 110 அமெரிக்க டாலர்கள் வரை உயர்ந்தது. ஒவ்வொரு 10 டாலர் எண்ணெய் விலை உயர்வுக்கும் ஆஸ்திரேலியர்கள் பெட்ரோல் நிலையங்களில் லிட்டருக்கு சுமார் 10 சென்ட் கூடுதலாக செலுத்த வேண்டியிருக்கும். போக்குவரத்து செலவுகள் உயர்வது எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய ஒன்றாக இருந்தாலும் எண்ணெய் தொடர்புடைய பொருட்கள் எவ்வளவு பரவலாக உணவுத்துறையை தாக்குகின்றன என்பதை கூட தொழில்துறையினரே முழுமையாக கணிக்க முடியவில்லை என AFGC-யின் தலைமை நிர்வாக அதிகாரி கால் மெக்வாயர் கூறினார். ரெபோ பேங்க் வெளியிட்ட அறிக்கையின்படி ஆஸ்திரேலிய பால் உற்பத்தியாளர்கள் 2026-27 பருவத்தில் தவறுகளுக்கு மிக குறைந்த இடம் மட்டுமே கொண்ட நிலையில் அடியெடுத்து வைக்கிறார்கள். ரெபோ ரிசர்ச் நிறுவனத்தின் மூத்த பால் பகுப்பாய்வாளர் மைக்கேல் ஹார்வி காலநிலைகள் சில பகுதிகளில் மேம்பட்டிருந்தாலும் அதிகரிக்கும் செலவுகள் அந்த நன்மைகளை முழுமையாக களைத்து விடுவதாக கூறினார். நோர்கோ பால் கூட்டுறவு நிறுவனம் சரக்கு போக்குவரத்து செலவுகளை சமாளிக்க லிட்டருக்கு 5 சென்ட் விலை உயர்வை அறிவித்துள்ளது. இதனால் ஒரு சராசரி குடும்பத்தின் வாராந்திர மளிகை பொருட்கள் செலவு சுமார் 30 சென்ட் வரை உயரும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த கூடுதல் வருவாய் மாதத்திற்கு சுமார் 10 லட்சம் டாலர்கள் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் உல்வர்ட்ஸ் மற்றும் லாக்டலிஸ் போன்ற பெரிய நிறுவனங்களும் விவசாயிகளுக்கு கூடுதல் தொகை வழங்க தொடங்கியுள்ளன. இருப்பினும் ஆஸ்திரேலிய பால் விவசாயிகள் சங்கம் குறைந்தது 20% விலை உயர்வு தேவை என வலியுறுத்துகிறது. இந்த உணவு விலை உயர்வுகள் ஏற்கனவே வாழ்க்கை செலவு நெருக்கடியில் உள்ள ஆஸ்திரேலிய குடும்பங்களை மேலும் சோதிக்க உள்ளது என கூறும் மைக்கேல் ஹார்வி, மக்கள் ஏற்கனவே தங்களின் தெரிவுகளை மாற்ற ஆரம்பித்துள்ளனர். தனியார் லேபிள் பொருட்களை தேர்வு செய்வது, பிராண்டுகளை விட விலையை முன்னிலைப்படுத்துவது போன்ற போக்குகள் தற்போது அதிகரிக்கின்றன என்றார். எண்ணெய் நெருக்கடி, அரசியல் பதற்றம் மற்றும் உலகளாவிய விநியோக தடைகள் ஆகியவை இணைந்து ஆஸ்திரேலிய மளிகை சந்தையில் புதிய விலை உயர்வை உருவாக்கி வருகின்றன. இந்த முழுமையான புயல் எப்போது தணியும் என்பது தெளிவில்லாத நிலையில் அதன் தாக்கத்தை முதலில் உணரப்போவது சாதாரண நுகர்வோரே.
4: நேர்களே, ஆஸ்திரேலிய தமிழ் சமூகத்தில் ஏதாவது செய்திகள் சம்பவங்கள் நடந்தால் அதை அனைவருக்கும் தெரியப்படுத்த வேண்டும், அது பதிவு செய்யப்பட வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் ஒரு மின்னஞ்சல் தொலைவில் தான் நாங்கள் உள்ளோம். எழுதுங்கள் tamil.program@sbs.com.au.

0: Para mi familia, siempre estoy en mi mejor momento. Por eso también quiero lo mejor en mi cocina. Y eso significa solamente huevos de Eggland Best. Siempre tienen un sabor tan fresco y delicioso, con 6 veces más vitamina D, 10 veces más vitamina E y 25% menos grasas saturadas que los huevos comunes. Entonces, ¿por qué darle menos a tu familia cuando pueden tener lo mejor? Eggland Best. Mejor sabor, mejor nutrición, mejores huevos.
1: ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகா விஜய்க்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். முதலமைச்சர் விஜயை தொடர்ந்து 9 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் நமது தமிழக செய்தியாளர் ராஜ்.
2: தமிழகத்தின் 13வது முதலமைச்சராக தாவேகா தலைவர் சி ஜோசப் விஜய் பதவியேற்றார். தமிழக ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகர் விஜய்க்கு முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைத்தார். மேலும் தாவேகாவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் 9 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். இந்த செய்தியின் பின்னணி என்னவென்றால், சமீபத்தில் நடைபெற்று முடிந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் 108

0: Advertising.
1: Como mamá, siempre quiero lo mejor para mi familia. Por eso quiero lo mejor en mi cocina. Y eso significa solo huevos Eggland's Best. No importa cómo los cocines, siempre saben frescos y deliciosos. Y tienen más vitaminas D y E y el doble de omega 3 que los huevos regulares. Entonces, ¿por qué conformarte con menos cuando puedes tener lo mejor? Eggland's Best. Mejor sabor, mejor nutrición, mejores huevos.
2: தமிழக ஆளுநர் விஜயை ஆட்சி அமைக்க அழைப்பு விடுத்தார். இதனைத் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு தமிழகத்தின் முதலமைச்சராக விஜய் பதவியேற்பார் என்று அறிவிக்கப்பட்டது. பெரும் பரபரப்பு மற்றும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கிற்கு வந்தார் விஜய். கருப்பு பேண்ட் வெள்ளை சட்டை அணிந்து வந்த விஜயை அதிகாரிகள் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் ஆளுநர் அர்லேக்கர் தாவேகா தலைவர் விஜய்க்கு முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைத்தார். பலத்த கரகோஷத்துக்கு மத்தியில் தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக பதவியேற்றார் விஜய்.
3: ஸ்ரீ ஜோசப் விஜய் எனும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியல் அமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் உரிமையையும் நிலை நிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின் படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்பும் இன்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன்.
2: இந்த பதவியேற்பு விழாவில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மற்றும் தாவேகாவிற்கு ஆதரவு தெரிவித்த கட்சிகளின் தலைவர்களும் கலந்து கொண்டனர். முதலமைச்சர் விஜயை தொடர்ந்து என் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, அருண்ராஜ், செங்கோட்டையன், வெங்கட்ரமணன், நிர்மல்குமார், ராஜ்மோகன், பிரபு மற்றும் கீர்த்தனா ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டதும் நோக்கத்தக்கது. அதனைத் தொடர்ந்து மக்கள் முன்னிலையில் முதலமைச்சர் விஜய் 3 முக்கிய கோப்புகளில் கையொப்பமிட்டார். ஒவ்வொரு வீட்டுக்கும் 200 யூனிட் வரை கட்டணமில்லா மின்சாரம் வழங்கும் திட்டம் என்ற கோப்பில் முதல் கையெழுத்திட்டார் விஜய். இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் விஜய் தன்னுடைய முதல் உரையை ஆற்றினார். தனக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்து பேசிய விஜய் கடந்த திமுக ஆட்சியின் மீது மறைமுகமாக குற்றச்சாட்டுக்களை சுமத்தினார். முதலமைச்சர் விஜயின் பேச்சிலிருந்து சில பகுதிகள்.
3: சினிமாவில எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்த ஒண்ணு கொடுத்தீங்க, அதையெல்லாம் விட்டுட்டு உங்களுக்காக நன்றி கடன் செலுத்துறதுக்காக அரசியலுக்கு வந்த உங்க விஜய, இந்த விஜய நீ வா விஜய், நாங்களா இருக்கோம் பாத்துக்கிறோம். விஜய் தம்பி நீ வா, நாங்க இருக்கோம். விஜய் தம்பி நீ வா, நாங்க இருக்கோம். அண்ணா நீ வானா, நாங்களா இருக்கோம். நண்பா நீ வா, நண்பா நாங்களா இருக்கோம் சொல்லி அவ்வளவு அன்பா அவ்வளவு உறவா என்ன ஏத்துக்கிட்டீங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அது செய்வேன் இது செய்வேன்னு பொய்யான வாக்குறுதிகள்லாம் கொடுத்து உங்களை நான் ஏமாத்த மாட்டேன். எது சாத்தியமோ அது மட்டும்தான் நான் செய்வேன். இம்மிடியா உங்க மனசுல ஒரு கேள்வி ஒண்ணு வரலாம், அப்ப சாத்தியம் இல்லாதத செய்ய மாட்டாங்களா, செய்ய முடியாதா அப்படின்ற ஒரு கேள்வி ஒண்ணு வரலாம். இத்தனை கோடி மக்கள் என் கூட இருக்கும் போது எது வந்தாலும் பாத்துக்கலாம், என்ன வந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்ற அந்த கான்பிடன்ஸ் என் மனசுல இருக்கு. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்கிற அந்த நிலைமையை பத்தி நான் உங்ககிட்ட நான் சொல்லணும். கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடிக்கு மேல கடன் வாங்கி வச்சுட்டு போயிருக்கிற இன்னைக்கு அந்த தமிழ்நாடு அரசு இருக்கிறப்போ, கஜானாவை சுத்தமா தொடச்சி வலிச்சு வச்சுட்டு போயிருக்கிறப்போ, தூக்க முடியாத சுமையை ஏத்தி வச்சுட்டு போயிருக்கிறப்போ, சோ அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலதான் இந்த பொறுப்பை நம்ம கையில எடுத்திருக்கிறோம். உடனே நீங்க நினைக்கல என்னடா இவர் ஏதோ பொறி வச்சு பேசுறாரா அப்படின்ட்டு, அப்படி எல்லாம் எதுவுமே கிடையாது. உள்ள போய் பார்த்தாதான் தெரியும் எது எந்த நிலைமையில இருக்கு, என்ன இருக்கு என்ன இல்ல, எது எந்த நிலைமையில இருக்கு எது எந்த நிலைமையில இல்ல. சோ அதையெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு வெள்ளை அறிக்கையா அது வெளியிடணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு கவர்மெண்டா, அதாவது இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த நிலைமையிலதான் இருக்கு அப்படின்றத உங்ககிட்ட சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் வாண்ட் டேக் இட் ஃபார்வர்ட் ஃப்ரம் தேர்.
2: தனது முதல் உரையின் போதே கட்சியினருக்கும் எச்சரிக்கை விடுத்தார் விஜய்.
3: நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மக்கள் பணத்துல இருந்து ஒரு பைசா கூட நான் தொட மாட்டேன், எனக்கு அது அவசியமும் இல்ல, அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த விஜய் தப்பு பண்ண மாட்டான், தப்பு பண்ணவும் விட மாட்டான். அது யாராக இருந்தாலும் சரி, என்னோட கவர்மெண்ட்ல என் கூடவே இருக்கிறவங்களாகவும் சரி விட மாட்டான். சப்போஸ் யாருக்காவது அப்படி ஒரு

0: எண்ணம் மனசுல இருந்துச்சுன்னா நம்ம ஜெயிச்சுட்டோம், ஒரு ஆட்டம் ஆடி பார்க்கலாம் அப்படின்ற எண்ணம் யாருக்காவது இருந்துச்சுன்னா இப்பவே இந்த நிமிஷமே அதை எரேஸ் பண்ணிருங்க. இங்க ஒரே சென்டர் தான், என் தலைமையில் உண்டான சென்டர். இந்த பக்கம் ஒரு சென்டர், இந்த பக்கம் ஒரு பவர் சென்டர், அங்க ஒரு பவர் சென்டர், அதெல்லாம் கிடையவே கிடையாது, இப்பவே சொல்லிடுறேன்.
1: தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக பதவியேற்றுள்ள தாவேகா தலைவர் விஜய்க்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். தமிழகத்தின் முதலமைச்சராக பதவியேற்றுள்ள திரு சி ஜோசப் விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் என்று தெரிவித்துள்ளார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி. மேலும் மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்த மத்திய அரசு தமிழக அரசுடன் இணைந்து பணியாற்றுவோம் என்று எக்ஸ் வலைத்தளம் மூலமாக தெரிவித்துள்ளார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி. இதேபோல் பல்வேறு முக்கிய அரசியல் கட்சி தலைவர்களும் தாவேகா தலைவர் விஜய்க்கு தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். இதேபோல் தமிழகத்தின் முதலமைச்சராக பதவியேற்றுள்ள தாவேகா தலைவர் விஜய்க்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். விஜய் கையெழுத்திட்ட அறிவிப்புகளை வரவேற்பதாக தெரிவித்துள்ள மு க ஸ்டாலின் எடுத்த எடுப்பிலேயே அரசிடம் பணம் இல்லை என்று பேசக்கூடாது என்று தெரிவித்துள்ளார். அனுமதிக்கப்பட்ட வரம்புக்கு உட்பட்டே தமிழகத்தின் கடன் அளவு உள்ளதாக தெரிவித்துள்ளார் ஸ்டாலின். பதவியேற்பு விழாவிற்கு பிறகு தலைமை செயலகத்தில் அலுவலக பணிகளை தொடங்கினார் முதலமைச்சர் விஜய். முதலமைச்சர் விஜய்க்கு பல்வேறு துறைகளை சார்ந்த அதிகாரிகள் நேரில் வந்து வாழ்த்து தெரிவித்தனர். மேலும் தற்காலிக சபாநாயகராக கருப்பையாவை நியமிக்கும் கோப்பிலும் முதலமைச்சர் விஜய் கையெழுத்திட்டுள்ளார். தாவேகா தலைவர் விஜய் தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்றதும் தமிழகம் முழுவதும் உள்ள தாவேகாவினர் மகிழ்ச்சி கொண்டாட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழகம் முழுவதும் உள்ள தாவேகா அலுவலகங்களில் தாவேகா தொண்டர்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்பு வழங்கியும் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் சமூக வலைதளங்களிலும் தாவேகா தலைவர் விஜய்க்கு ஆதரவாக வாழ்த்துக்கள் குவிந்த வண்ணம் உள்ளன. இது SBS தமிழ் வானொலியின் தமிழக செய்தியாளர் ராஜ்.
2: இத்துடன் இன்றைய செய்தியின் பின்னணி நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நேர்களே, தொடர்வது சில விளம்பரங்கள். அதைத் தொடர்ந்து கேன்வஸ் நிறுவனத்தின் தகவல் களவாடப்பட்டதால் பல கல்வி நிறுவனங்களில் ஏற்பட்டுள்ள தாக்கம் குறித்து ஒரு விரிவான அலசல் காத்திருக்கிறது. அத்துடன்
3: சில ஆன்டிபயோட்டிக்ஸ் நம்ம வந்து ரொம்ப யூஸ் பண்ணதுனால அதுக்கு இந்த ஆன்டிபயோட்டிக்கை வச்சு இப்ப இந்த கோல்டன் ஸ்டாஃபை கில் பண்ண முடியாது நம்மளால. சோ அதனால இப்போ ஆல்ரெடி வேர்ல்ட்ல வந்து ரெண்டோ மூணோ ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ரெயின் வந்தாச்சு கோல்டன் ஸ்டாஃபில். அப்படின்னா நம்ம ட்ரீட்மெண்ட் இப்ப என்ன பண்றோமோ நம்மளோட ஸ்ட்ராட்டஜியா நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கு.
2: கோல்டன் ஸ்டாஃப்ன்ற ஆபத்தான நோய்க்கிருமியை கண்டறிய புதிய நிறம் மாறும் சோதனை ஒன்றை உருவாக்கியுள்ள ஆராய்ச்சியாளருடன் ஒரு நேர்காணல் என்பன ஒலியர் உள்ளன. தொடர்ந்தும் எம்முடன் இணைந்திருங்கள்.
4: Landu listens to waiting room music at the dentist.
5: It's like nitrous oxide for the ears.
4: Boatu is on a boat covered by Geico, and with Geico's 24/7 claim support from boat insurance specialists, he can spend more time listening to whatever floats his boat.
5: Like reggae?
4: Sure.
5: Or a sea shanty?
4: If that's your thing.
5: Or pirate metal.
4: This boat trip is going to be interesting.
5: Don't you love it? Oh, it's so good!
4: It feels good to be Boatu. It feels good to Geico.
6: உங்கள் வாசல் பக்கம் sbs.com.au/tamil என்றிருக்கட்டுமே. சுட சுட செய்திகள், பொழுதுபோக்குகள் என்று அனைத்தும் கலந்த கலவை sbs.com.au/tamil. SBS தமிழை விரும்பி கேட்கின்றீர்கள் தானே? ஏன் நமது உரையாடலை Facebookல் தொடரக்கூடாது? SBS தமிழின் Facebook ஒரு லைக் கூடவே உங்கள் எண்ணத்தை பதிவிடுங்களேன். மொபைல், இணையம், வானொலி என்று பல வழிகளில் உங்களை வந்தடைகிறது SBS தமிழ்.
2: நேர்களே, நம் நாட்டின் பல கல்வி நிறுவனங்கள் பயன்படுத்தும் கேன்வஸ் நிறுவனத்தின் தகவல் களவாடப்பட்டுள்ளது. இது பாடசாலைகள், டேஃப் மற்றும் பல்கலைக்கழகங்களில் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. இதன் உண்மையான ஆபத்து என்ன? உடனடியாக நாம் செய்ய

0: வேண்டியது என்ன என்று விளக்குகிறார் பிரிஸ்பேனில் வாழும் தொழில்நுட்பத்துறை டெஸ்ட் மேனேஜர் நதியா சந்திரசேகரன் அவர்கள். தொழில்நுட்பத்துறையில் டெஸ்ட் மேனேஜராக பணியாற்றும் நதியா காப்பியம் வித் நதியா என்ற தனது சமூக ஊடக தளத்தின் மூலம் புத்தகங்கள், ஊக்கம் மற்றும் டிஜிட்டல் விழிப்புணர்வு தொடர்பான உள்ளடக்கங்களை பகிர்ந்து வருகிறார். நதியா சந்திரசேகரனுடன் உரையாடுகிறார் ரைசல்.
1: வணக்கம் நதியா.
2: வணக்கம் ரைசல்,
1: எப்படி இருக்கீங்க? நீங்க நல்லா இருக்கீங்களா? கொஞ்ச நாளைக்கு அப்புறம் சந்திக்கிறோம் இல்லையா?
2: ஆமா, ரொம்ப நல்லா இருக்கும் உங்களை மீண்டும் சந்தித்ததுல ரொம்ப சந்தோஷம்.
1: ஆமா, இந்த டேட்டா பிரீச் அப்படின்னாவே நதியாட்ட ஒரு கேள்வி கேட்கலாம் அப்படின்னு நினைப்பேன். இப்ப வந்து இப்ப கேன்வாஸ் நிறுவனத்தோட டேட்டா பிரீச் நடந்திருக்கு இல்லையா? எஜுகேஷன் செக்டர், கல்வி நிறுவனங்களோட தகவலை வச்சிருந்த கேன்வாஸ் நிறுவனத்தோட டேட்டா பிரீச் நடந்திருக்கு, ஹேக் பண்ணிருக்கிறாங்க. அந்த செய்தி தான் தெரியுமே தவிர அதுக்கு பின்னணி ரொம்ப தெரியாது. சொல்லுங்களேன் நதியா.
2: இது ரொம்ப ரீசெண்டா நடந்த ஒரு விஷயம். கேன்வாஸ் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு மாடர்ன் எஜுகேஷன் இருக்கு இல்லையா, அதனுடைய டிஜிட்டல் பேக் போன் மாதிரி செயல்படுற ஒரு விஷயம். இது ஒரு டிஜிட்டல் ஆப் தான். அதாவது ஒரு கேன்வாஸ்ங்கிறது ஒரு நிறுவனம், அந்த ஆப்பை வந்து நம்மளோட ஸ்கூல்ஸ் காலேஜஸ் எல்லாமே யூஸ் பண்றோம். அதுல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அசைன்மெண்ட் சப்மிட் பண்றது, டீச்சர்ஸ் கம்யூனிகேஷன் பண்றது, சில நேரங்கள்ல பேரண்ட்ஸ் இன்டராக்ட் செய்யறது, இன்ஸ்டிடியூஷனோட முழு லேர்னிங் ப்ராசஸ மேனேஜ் செய்யறது, இந்த மாதிரி இது எல்லாமே அந்த பிளாட்ஃபார்ம் மூலமா நடக்குது. இப்போ உலகம் முழுக்க ஆயிரக்கணக்கான கல்வி நிறுவனங்கள் பயன்படுத்தும் ஒரு பெரிய தேர்ட் பார்ட்டி பிளாட்ஃபார்ம் ப்ரொவைடர் தான் இந்த கேம்பஸ். இதுலதான் இப்ப காம்ப்ரமைஸ் நடந்திருக்கு. இது தனி ஒரு ஸ்கூலுக்கு நடக்கிறத காட்டிலும் ரொம்பவும் அதிகமான மேக்னிட்யூட் கொண்ட ஒரு விஷயம். ஏன்னா ஷேர் பிளாட்ஃபார்ம் ஒன்னே ஒன்ன அட்டாக்கர்ஸ் பிரீச் செஞ்சிட்டாங்க அப்படின்னா, ஒரே நேரத்துல பல ஸ்கூல்ஸ், பல யூனிவர்சிட்டிஸ் பற்றிய தகவல்களுக்கு விசிபிலிட்டி கிடைச்சிடுது. இப்போ இன்னைக்கு நம்ம பதிவு செஞ்சுட்டு இருக்கிற இந்த நேரத்துல கிடைச்ச தகவல்களின்படி என்னென்ன விஷயம் காம்ப்ரமைஸ் ஆயிருக்குன்னா, ஸ்டூடெண்ட்ஸோட நேம்ஸ், இமெயில் அட்ரஸஸ், ஸ்கூலோட அஃபிலியேஷன்ஸ், ஸ்டூடெண்ட் ஐடி, சில சமயங்கள்ல அவங்க பயன்படுத்தின கம்யூனிகேஷன்ஸ் மற்றும் மெசேஜஸ் கூட இருக்கலாம்னு கூறப்படுது. இதுல ஒரே ஒரு நிம்மதியான விஷயம் என்னன்னா, ஸ்டூடெண்ட்ஸோட பாஸ்வேர்ட்ஸோ, ஃபைனான்சியல் டேட்டாவோ, இல்லைன்னா கவர்மெண்ட் ஐடியோ திருடப்பட்டதற்கான ஆதாரம் இல்லை அப்படின்னு தகவல்கள் சொல்லியிருக்காங்க. இந்த ஹேக்கிங்க இப்ப ஷைனி ஹண்டர்ஸ் அப்படின்ற குரூப் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி கிளைம் பண்ணிருக்காங்க. இவங்க யாருன்னா, கிராண்ட் தெஃப்ட் ஆட்டோ அப்படின்ற ஒரு ஃபேமஸான கேம்ல இருந்து டேட்டா திருடினவங்க தான். அவங்க கேட்ட ரேன்சம் அவங்க கொடுக்காததுனால அந்த டேட்டாவை ஆன்லைன்ல போட்டுட்டாங்க. ஆனா இப்போதைய தகவல் படி நம்மளுடைய கேன்வாஸ் டேட்டா அவங்க கிட்டதான் இருக்கு, அவங்க இன்னும் பப்ளிக்ல ரிலீஸ் பண்ணல அப்படிங்கறது கூடுதல் தகவல். மாடர்ன் சைபர் கிரைம் அப்படிங்கறது இன்னைக்கு கிரெடிட் கார்டு இன்ஃபர்மேஷன் திருடுறது மட்டும் பத்தினது இல்ல, இது ஒரு கான்டெக்ஸ்ட் திருடுற விஷயமா மாறிக்கிட்டு இருக்கு.
1: நதியா, இப்ப கான்டெக்ஸ்ட் திருடுற விஷயமா மாறிட்டு இருக்குன்னு சொல்லுங்க இல்லையா. இப்ப கான்டெக்ஸ்ட் திருடுறதுன்னா என்னது, அது கொஞ்சம் கேக்குறது புதுசா இருக்கு, கொஞ்சம் விளக்குங்களேன்.
2: இன்னைக்கு வந்து ஹேக்கர்ஸ் வெறும் பாஸ்வேர்ட் மட்டும் திருட மாட்டாங்க. அவங்களுக்கு உங்களுடைய ரிலேஷன்ஷிப்ஸ், நீங்க யாரோட எல்லாம் பழகுறீங்க, உங்களோட கம்யூனிகேஷன் பேட்டர்ன் என்ன, எந்த மாதிரி நீங்க பேசுவீங்க, உங்களுடைய பிஹேவியரல் இன்ஃபர்மேஷன், ஒரு ஸ்டூடெண்ட் வந்து டீச்சர் கிட்ட ரொம்ப மரியாதையா பழகுறாங்களா, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எப்படி பழகுறாங்க, இந்த மாதிரி விஷயத்தையும் சேர்த்துதான் திருடுவாங்க. ஏன்னா எந்த ஸ்டூடெண்ட் எந்த ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எந்த டீச்சரோட தொடர்புல இருக்காங்க, எப்படி அவங்க கம்யூனிகேஷன் பண்றாங்க, எந்த மாதிரி பிஹேவியரை அவங்க வெளிப்படுத்துறாங்க, இதெல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னா அட்டாக்கர்ஸுக்கு பிலீவபிளா ஸ்கேம்ஸ் உருவாக்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய கிடைக்கும். அதனாலதான் மாடர்ன் சைபர் கிரைம்ங்கிறது டாட்டா தெஃப்ட பத்தி மட்டும் இல்ல, கான்டெக்ஸ்ட தெஃப்ட மாத்துறாங்க.
1: நதியா, இப்ப வந்து இப்ப ஒரு பெற்றோர் எடுத்துக்கோமே, இப்ப அவங்க அந்த பெற்றோரோட குழந்தையோட டேட்டா வந்து திருடப்பட்டிருக்கு. ஆனா அந்த குழந்தைக்கு பேங்க் அக்கௌண்டோ காசோ அது தொடர்பான எந்த வித கணக்குகளும் இல்லைனா அவங்க ஏன் இதை பத்தி கவலைப்படணும்? அதை பத்தி தான் ஒரி பண்ண வேண்டாமே, ஃபைனான்சியல் டேட்டா எதுவும் கிடையாது அப்படி சொல்லலாம் தானே அவங்க இல்லையா?
2: இது மேலாக்க பாக்குற எல்லாருக்குமே தோன்ற ஒரு விஷயம்தான். ஆனா அதுல பல விஷயங்கள் அடங்கி இருக்கு. குழந்தைகள் வந்து டேட்டா அட்டாக்கர்ஸுக்கு ரொம்பவும் வேல்யூபிள் ஆனவங்க. ஏன்னா அவங்க கிட்ட ரொம்ப கிளீனான டிஜிட்டல் ஐடென்டிட்டி இருக்கு. அவங்க அந்த குழந்தைகளை லாங் டேர்மா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியும், அவங்கள ஈஸியா மேனிபுலேட் பண்ண முடியும், அவங்களோட ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பை மேப் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு சாய்ஸ் குழந்தைங்க. ஒரு சைல்டோட ப்ரொஃபைல ஃபியூச்சர் ஸ்கேம்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம், இம்பர்சனேஷன் அட்டாக்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம், பிஷிங் கேம்பெயின்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். இது இமீடியட் ஃபினான்சியல் ஃப்ராடு, இன்னைக்கு நடக்கிற ஃப்ராடுக்கு மட்டுமே உதவக்கூடிய ஒரு விஷயம் இல்ல. இதுல அவங்க எடுக்கிற விஷயம் ஒரு லாங் டேர்ம் டிஜிட்டல் ரிஸ்க் பத்தினதா இருக்கு. அதனால கண்டிப்பா இத பத்தி நம்ம எல்லாருமே பயப்பட வேண்டிய விஷயமா தான் இருக்கு இது.

0: சரி, அப்படி பார்த்தா இந்த இன்டர்வியூ கேட்டுட்டு இருக்கிற ஒரு பேரண்ட், ஒரு பெற்றோர், மாணவர்கள், ஸ்டூடெண்ட் எல்லாம் என்ன செய்யணும்னு சொல்லுவீங்க நதியா?
1: இதுக்கு முதல்ல வந்து நம்ம பேனிக் ஆக தேவை கிடையாது, அதே நேரத்துல கேர்லெஸ்ஸாவும் இருக்கக்கூடாது. உடனடியா பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு பேரும் செய்ய வேண்டிய ரொம்ப முக்கியமான அஞ்சு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன். முதல்ல, அடுத்த சில மாசங்களுக்கோ சில வருஷங்களுக்கோ ஸ்கூல் ரிலேட்டடான இமெயில்ஸ் இல்லைனா எஸ்எம்எஸ் இல்லைனா லிங்க்ஸ் எது வந்தாலும் ரொம்ப கவனமா ஹேண்டில் செய்யணும். அர்ஜென்ட், பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணுங்க, அசைன்மெண்ட் இஷ்யூ வந்துருச்சு, ஸ்கூல்ல இருந்து நோட்டீஸ் அப்படின்னு எந்த மெசேஜ் வந்தாலும் வெரிஃபை செய்யாம அதுல இருக்க லிங்கை கிளிக் செய்யவே கூடாது. ரெண்டாவது, கேன்வாஸ் இல்லைன்னா ஸ்கூல் லாகின்க்கு பயன்படுத்திய பாஸ்வேர்டை தயவு செஞ்சு வேற எங்கேயாவது ரீயூஸ் பண்ணிருந்தீங்கன்னா அதை உடனே மாத்துங்க. ஏன்னா நம்மள பல பேருக்கு ஒரே பாஸ்வேர்டை எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ற ஒரு சின்ன ஹேபிட் இருக்கு. அது வந்து கேன்வாஸ்லயோ இல்ல ஸ்கூல் லாகின்க்கோ யூஸ் பண்ணிருந்த பாஸ்வேர்டை தயவு செஞ்சு மாத்திடுங்க. மூணாவது, முடிஞ்சா எல்லா அக்கவுண்ட்ஸ்க்குமே மல்டி ஃபேக்டர் ஆத்தன்டிகேஷன் இல்லைனா டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷனை எனேபிள் பண்ணுங்க. நாலாவது, பேரண்ட்ஸ் குழந்தைகளுக்கு ஒரு முக்கியமான சைபர் அவேர்னஸ் ஹேபிட்டை கற்றுக் கொடுக்க வேண்டும். என்னன்னா, ஸ்கூல் நேம்னு ஒண்ணு வந்துட்டாலே உடனே அதை நம்பிடக்கூடாது, முதல்ல வெரிஃபை பண்ணணும் அப்படிங்கறத குழந்தைகளுக்கு புரிய வைக்க வேண்டிய கட்டாயம் பேரண்ட்ஸ்க்கு இருக்கு. அஞ்சாவது, பேரண்ட்ஸ் இம்பர்சனேஷன் ஸ்கேம்ஸ்க்கு தயாரா இருக்க வேணும். ஸ்டூடெண்ட்ஸ் போல, சாரி டீச்சர்ஸ் போல இல்லைனா ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷன் போல இல்லைனா எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் போல ஃபேக்கா இமெயில் வர வாய்ப்பு இருக்கு, கால்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. இதை வந்து அவங்க சரியா ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு கொஞ்சம் விழிப்புணர்வு அதிகமா இருக்கணும். இந்த அஞ்சு விஷயங்களையும் ரொம்ப கண்டிப்பா அவங்க பண்ணணும். இந்த பிரீச் இப்போ நடந்திருக்கலாம், ஆனா இதை பயன்படுத்தி செய்யப்படும் ஸ்கேம்ஸ் இன்னும் பல மாதங்கள் இல்லைனா ஆண்டுகள் கூட தொடரலாம். அதனாலதான் சைபர் செக்யூரிட்டி இன்னைக்கு ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ மட்டும் கிடையாது, ஒரு ஃபேமிலி அவேர்னஸ் இஷ்யூவா மாறி இருக்கு.
0: சரி நதியா, பொதுவா இப்ப டேட்டா பிரீச்ன்னு சொல்றது பேங்க்ல நடக்கும், அதுல உள்ள தகவல் எல்லாம் திருடப்பட்டிருக்கு, சோசியல் மீடியால உள்ளது போச்சு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இப்ப வந்து என்ன, எஜுகேஷன் செக்டர் இல்லையா, கல்வித்துறை தொடர்பான விஷயங்கள் வந்து திருட்டு போயிருக்கு. அப்ப இது எதை காட்டுது, வந்து இந்த எஜுகேஷன் செக்டர் வந்து ஒழுங்கா செயல்படல அல்லது அவங்க வந்து இந்த பாதுகாப்பா வச்சிருக்கல அப்படியா?
1: அப்படின்னு டைரக்டா சொல்லிட முடியாது. என்னன்னா, சில கடந்த சில வருஷங்களா நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் ரொம்ப வேகமா டிஜிட்டைஸ் ஆக்கிட்டு இருக்கோம். ஆனா சைபர் செக்யூரிட்டியுடைய மெச்சூரிட்டியும் அதே வேகத்துல வளருதாங்கிறத நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டிய கட்டாயத்துல இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். இன்னைக்கு ஸ்கூலு, காலேஜ், யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே கிளவுட் பிளாட்ஃபார்ம், தேர்ட் பார்ட்டி ஆப், ஆன்லைன் லேர்னிங் சிஸ்டம்ஸ், ஸ்டூடெண்ட் போர்ட்டல்னு வேகமா நிறைய ஆன்லைனை வந்து டிபெண்ட் ஆகி இருக்கும். இதுல ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, இந்த மாதிரி வெண்டார்ஸ் இருக்காங்கல்ல, ஒரு ஒருத்தங்களுக்கு ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம் கிடையாது, ஒரு ஒரு பெரிய வெண்டார் இருப்பாங்க, அவங்கள எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிறோம். அப்ப இந்த இன்சிடென்ட் என்ன காமிக்குதுன்னா, நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் டேட்டா எங்க ஸ்டோர் ஆகுது, யாருக்கு இதுல ஆக்சஸ் இருக்கு, எவ்வளவு காலம் அவங்க அந்த டேட்டாவை வச்சிருப்பாங்க, அந்த சிஸ்டம்ஸ் எவ்வளவு இன்டர் கனெக்டடா இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நம்மளோட பல இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு தெரியுமாங்கிறதே ஒரு கேள்விக்குறிதான். அதே மாதிரி சைபர் செக்யூரிட்டியை வந்து இன்னும் பல இடங்கள்ல வந்து ஐடி டிபார்ட்மெண்ட் ப்ராப்ளம் மாதிரி தான் பாக்குறோம். ஆனா உண்மையிலேயே இது ஒரு கவர்னன்ஸ் இஷ்யூ, ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூன்னு சொல்லலாம், ஒரு பப்ளிக் சேஃப்டி இஷ்யூன்னு சொல்லலாம், ஒரு சைல்டு ப்ரொடக்ஷன் இஷ்யூன்னு சொல்ல முடியும். இந்த பிரீச் வந்து ஒரு வார்னிங் ஷாட் மாதிரி நம்ம எடுத்துக்கணும். இதுக்கப்புறம் எஜுகேஷன் செக்டர் கவனிக்க வேண்டியது என்னன்னா, ஸ்ட்ராங் வெண்டர் ஆடிட்டிங் அவங்க பண்ண ஆரம்பிக்கணும், ஜீரோ ட்ரஸ்ட் செக்யூரிட்டி மாடல்ல ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும், ஃபாஸ்ட் பிரீச் டிரான்ஸ்பரன்சி, அதே மாதிரி மினிமம் டேட்டா ரிட்டன்ஷன், ரொம்ப மினிமமான டேட்டா தான் அவங்க வச்சுக்கணும். பேரண்ட்ஸ்க்கு வந்து அவங்க சைபர் அவேர்னஸ் ட்ரைனிங்கும் கொடுக்கற ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா இப்போது சைபர் செக்யூரிட்டிங்கிறது வந்து வெறும் கம்ப்யூட்டர் நாலேஜ் மட்டும் இல்லைங்க, அது பேசிக் லைஃப் ஸ்கில்லா மாறிக்கிட்டு இருக்கு.
0: இப்ப நதியா, இப்ப வந்து நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி இப்ப பேங்க் தொடர்பாக நாம அலர்ட்டா இருக்கிறோம், வேற விஷயங்கள் எல்லாம் ரொம்ப அலர்ட்டா இருக்கிறோம், ஏதாவது நடந்துடக்கூடாது அப்படின்னு. அப்படி பார்த்தோம்னா இப்ப எஜுகேஷன், இந்த கல்வி தொடர்பாகவும் நம்ம அலர்ட்டா இருக்கணுமோ?
1: கல்வி தொடர்பானு மட்டும் இல்ல, எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம எந்த விதமான டேட்டாவை கொடுக்கறோம், எங்க கொடுக்கறோம், அது எங்க ஸ்டோர் ஆகுதுன்றதுல நம்ம அவேர்னஸா தான் இருக்கணும். இந்த டேட்டாக்கு வேல்யூ இல்லையே, என்னோட ஃபைனான்சியல் டீடைல்ஸ் தான் லீக் ஆகலையே, இது ஜஸ்ட் ஒரு ஸ்கூல் இஷ்யூ தானே அப்படின்ற மாதிரி நினைக்க கூடாது. ஏன்னா நமக்கு ஒரு புது ரியாலிட்டி தெரியணும். இப்போ ஆன்லைன் சேஃப்டி அப்படின்னா பேரண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க முன்னாடி எல்லாம்னா, ஸ்கிரீன் டைம் இல்லைன்னா நம்மளோட ஃபைனான்சியல் டேட்டா இதுதான் பத்தி கவலைப்பட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு நம்ம ஸ்கேம் அவேர்னஸ், ஐடென்டிட்டி ப்ரொடெக்ஷன், டிஜிட்டல் லிட்ரஸி, ஏஐ இன்பர்சனேஷன் த்ரெட்ஸ், அதாவது என்ன மாதிரியே உங்களுக்கு ஃபோன் பண்ணி நாளைக்கு ஒருத்தங்க பேசினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா

0: நான் எப்படி பேசுவேன்றது முதற்கொண்டு ஹேக்கர்ஸுக்கு வந்து நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஸோ பர்சனல் டேட்டாவை எப்படி வெப்பனைஸ் செய்யலாங்கிறதுல அவங்க எல்லாருமே ரொம்ப திறமை வாய்ந்தவர்களாக மாறிட்டாங்க. ஸோ இது வந்து நமக்கு இந்த ப்ரீச்சுங்கிறது நமக்கு ஒரு வேக்கப் கால் தான். நம்ம எந்த அளவுக்கு டெக்னாலஜி மேலே அதிகமாக டிபெண்ட் ஆகிட்டு இருக்கோமோ அதே அளவுக்கு அவேர்னஸ் மேலேயும் நம்ம டிபெண்ட் ஆகிருக்கணும், அவேர்னஸை நம்ம வளர்த்துக்கணும். இதனால மக்கள் பயப்பட வேண்டியதில்லை, ஆனால் கண்டிப்பாக விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டிய காலம் நமக்கு ஆரம்பிச்சிருச்சு.
1: மிக்க நன்றி நதியா. இப்போ கேன்வாஸ் நிறுவனத்தோட டேட்டா பிரீச் வந்து நம்மை குறிப்பாக வந்து பேரண்ட்ஸை ஸ்டூடெண்ட்ஸை எப்படி பாதிக்குதுங்கிறதையும் அதனிலிருந்து நாம் எப்படி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் ரொம்ப தெளிவாக அழகாக விளக்குனீங்க. மிக்க நன்றி. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியோடு சந்திப்போம்.
0: நன்றி ரேசல். எப்பொழுதும் உங்களோட பேசுறது வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். இன்றைக்கும் வாய்ப்பளித்தமைக்கு ரொம்ப நன்றி.
2: கேன்வாஸ் நிறுவனத்தின் தகவல் களவாடப்பட்டுள்ளது குறித்து நதியா சந்திரசேகருடன் அலசியவர் ரைசல்.
3: Como mamá, siempre quiero lo mejor para mi familia. Por eso quiero lo mejor en mi cocina. Y eso significa solo huevos Eggland's Best. No importa cómo los cocines, siempre saben frescos y deliciosos. Y tienen más vitaminas D y E y el doble de omega 3 que los huevos regulares. Entonces, ¿por qué conformarte con menos cuando puedes tener lo mejor? Eggland's Best. Mejor sabor, mejor nutrición, mejores huevos.
4: SBS is Australia's most trusted multilingual broadcaster. Our listeners are loyal, highly engaged, and have supported countless local businesses. We offer advertising packages for businesses of all sizes. Our experienced sales team will guide you through the process of owning a great campaign. Bring your own ad or have our production team make you something in one of our 68 languages. Start the conversation with your new audience today. Email sales@sbs.com.au.
5: ஆச்சரியப்பட வைக்கும் நம்மவர்களின் கதைகளை மொபைல் வழி கேளுங்கள். SBS ஆடியோ ஆப்பை தரவிறக்கம் செய்யுங்கள் அல்லது sbs.com.au/tamil எனும் இணையதளம் வழி கேளுங்கள். SBS ஆடியோ ஆப்பை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை கேளுங்கள். SBS ஆடியோ ஆப்பை ஆப் ஸ்டோர் அல்லது கூகுள் பிளேயிலிருந்து இலவசமாக தரவிறக்கம் செய்யுங்கள்.
1: SBS நம்பிக்கைக்குரிய ஊடகம்.
6: SBS பன்முக பக்க சார்பற்ற ஊடகம்.
7: SBS ஒருங்கிணைந்த பல்வேறு குரல்களின் ஒலி.
8: SBS ஒவ்வொருவருக்கும் இடம் உள்ள ஊடகம்.
2: SBS several million stories.
5: உங்கள் கதைகளையும் கருத்துக்களையும் பரிமாறும் தளம் SBS தமிழின் Facebook.
2: RMIT பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் கோல்டன் ஸ்டாஃப் என்ற ஆபத்தான நோய்க்கிருமியை கண்டறிய புதிய நிறம் மாறும் சோதனையொன்றை உருவாக்கியுள்ளார்கள். இந்த கண்டுபிடிப்பு குறித்து விரிவாக விளக்குகிறார் இந்த ஆராய்ச்சியில் ஈடுபட்ட பேராசிரியர் ராஜேஷ் ராமநாதன் அவர்கள். அவரோடு உரையாடுகிறார் செல்வி இன்பசேகரன்.
6: வணக்கம் ப்ரொஃபசர் ராஜேஷ் ராமநாதன் அவர்களே.
9: தேங்க்யூ.
6: நீங்கள் கண்டுபிடித்திருக்கின்ற இந்த புதிய நிறம் மாறும் கலர் சேஞ்சிங் சோதனை பற்றியும் இதன் பயன் பற்றியும் முதலில் விரிவாக சொல்ல முடியுமா?
9: நாங்க என்ன டெவலப் பண்றோம்னா ஒரு ஃபாஸ்டா ஒரு டெஸ்ட். இந்த கோல்டன் ஸ்டாஃப் சொல்லிட்டு ஒரு பாக்டீரியா வந்து ஹாஸ்பிட்டல் என்வாயர்மெண்ட்ல ரொம்ப ப்ராப்ளம் கிரியேட் பண்ணும். அதனால அதை குவிக்கா டிடெக்ட் பண்றதுக்கு நாங்க ஒரு டெஸ்ட் டெவலப் பண்ணிருக்கோம். இந்த டெஸ்டோட பேசிக் பிரின்சிபல் என்னன்னா, இதுல நாங்க வந்து ஒரு நானோ பார்ட்டிகல் சொல்லிட்டு இருக்கு. நானோ பார்ட்டிகல்னா என்னன்னா ரொம்ப குட்டியான பார்ட்டிகல். அது வந்து ஒரு ஒரு என்சைம் மாதிரி நம்ம பாடியில நிறைய புரோட்டீன் எல்லாம் இருக்கு. அது வந்து நிறைய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் அது பண்ணும். ஸோ இந்த நானோ பார்ட்டிகல் வந்து அதே ரியாக்ஷனை பண்ண முடியற மாதிரி ஒரு பார்ட்டிகலை நாங்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். அதை வந்து ஒரு ஷார்ட் டிஎன்ஏ சொல்லுவா. பேசிக்கலி ஏதான ஒரு டிடெக்ட் பண்ணோம்னா அதோட சர்ஃபேஸ்ல ஏதான ஒரு மாலிக்யூல் இருக்கும், அதை டிடெக்ட் பண்றதுக்கு நாங்கள் இந்த டிஎன்ஏ யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை ரெண்டு

0: யூஸ் பண்ணி நாங்க வந்து இந்த பாக்டீரியாவை டிடெக்ட் பண்ண ட்ரை பண்ணிருக்கோம் இந்த டெஸ்ட்ல. மெயின் டிஃபரன்சியேஷன் என்னன்னா, இப்ப நீங்க கோவிட் டெஸ்ட் எடுத்துட்டேன்னா, கோவிட் டெஸ்ட் நம்ம பண்றத நம்ம வந்து நேசல் ஸ்வாபை யூஸ் பண்ணிட்டு அது அந்த டெஸ்ட்ல போடுவோம். அந்த டெஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு கோவிட் இருக்கா இல்லையா அவ்வளவுதான் சொல்லும். அண்ட் ஜென்ரலி எல்லா டெஸ்ட்டும் அதான் பண்ணும், உங்களுக்கு இந்த இன்ஃபெக்ஷன் இருக்கு இல்ல இன்ஃபெக்ஷன் இல்லை அவ்வளவுதான் சொல்லுமே தவிர அதுக்கு மேல நம்மளுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடைக்காது. ஸோ எங்களுக்கு வந்து அது ஒரு சேலஞ்சா பட்டது. எனக்கா எஸ்பெஷலி இந்த கோல்டன் ஸ்டாஃப் சொல்ற ஆர்கானிசம்ல வந்து ஏஎம்ஆர் சொல்லிட்டு ஒரு இது வருது. அது என்னன்னா ஆன்டிமைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. நம்ம நம்மளை ட்ரீட் பண்றதுக்கு ஜென்ரலி ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்கறது வந்து அது வேலை பண்ணாது. ஸோ நம்மளுக்கு ஒரு ஸ்டாஃப் இன்ஃபெக்ஷன் இருந்தா நம்ம ஆன்டிபயோட்டிக் கொடுக்கலாமா இல்லையா அது எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸ்டாஃப் தெரிஞ்சுடுது, பட் இது எப்படி ட்ரீட் பண்றது அது நம்மளுக்கு தெரியறதுக்கு நிறைய நேரம் இப்போதைக்கு. அதை நாங்க சால்வ் பண்றதுக்கு நாங்க என்ன பண்ணோம்னா, இந்த கோல்ட் நானோ பார்ட்டிக்கலும் அந்த டிஎன்ஏ மாலிக்யூலும் வச்சுட்டு ஒரு டிஃப்ரெண்ட் கலர் ஷேட் வர மாதிரி ஒரு டெஸ்ட் டெவலப் பண்ணோம். அந்த கலரை அனலைஸ் பண்ணி நாங்க சொல்ல முடியும் கி வந்து இது வந்து ஸ்டாஃபோரியஸ் இன்ஃபெக்ஷன் தான், அண்ட் இது வந்து இந்த ஆன்டிபயோட்டிக் இது ரெசிஸ்டண்டா இருக்கு, அதனால இந்த ஆன்டிபயோட்டிக் ட்ரீட்மெண்ட் வேலை பண்ணாது, அதனால இந்த மாதிரி ஒரு ஒரு டெஸ்ட்டை நாங்கள் டெவலப் பண்ணோம். இதோட மெயின் பெனிஃபிட் என்னன்னா, இது ரொம்ப ஃபாஸ்ட், வித்தின் 10-15 மினிட்ஸ்குள்ள நம்மளுக்கு ரிசல்ட்டை கொடுக்கும், அண்ட் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்கும்.
1: சரி, இந்த பரிசோதனை முறையை விளங்கப்படுத்துங்கள்.
0: பிசிஆர் சொல்றது வந்து இப்போதைக்கு மார்க்கெட்ல தட்ஸ் த கோல்ட் ஸ்டாண்டர்ட் சொல்லுவாங்க எங்க இதுல. பட் பிசிஆர் பண்றதுக்கு வந்து ஒரு ட்ரெயின் பர்சனல் வேணும், அதுக்கு முன்னாடி நிறைய ஸ்டெப்ஸ் உண்டு அதுக்கு, அந்த பிசிஆர் பண்றதுக்கு முன்னாடி, அண்ட் அந்த பிசிஆர் மெஷினும் அதுக்கு நிறைய காஸ்ட் உண்டு. ஸோ இதுல என்ன ப்ராப்ளம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைம் எடுக்கும், உங்களுக்கு ஒரு ட்ரெயின் பர்சனல் வேணும், அந்த பர்சனல் இல்லைன்னா நம்மளால அந்த பிசிஆர் டெஸ்டும் பண்ண முடியாது. ஸோ அதாக்கும் ஒரு மெயின் சேலஞ்ச். இப்ப நாங்க எங்க டெஸ்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ரெயின் பர்சனல் வேண்டாம், எனக்கு இதெல்லாம் பேக் எண்ட்ல நடக்கும், உங்களுக்கு வெறும் உங்களோட சாம்பிள் எடுத்துக்கணும், ஃபியூ சொல்யூஷன்ஸ் மிக்ஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் அதை பண்ணிட்டு நீங்க கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணணும், அவ்வளவுதான். 10-15 மினிட்ஸ்குள்ள கலர் சேஞ்ச் ஆயிடும். ஸோ அதனால இட் பிகம்ஸ் வெரி யூஸ்ஃபுல்.
1: இப்ப நீங்க சாம்பிள்னு சொல்றது வந்து பிளட் சாம்பிளா இல்ல சலைவாவா, அந்த சாம்பிள் நீங்க எதை சொல்றீங்க?
0: ஜென்ரலி இது வந்து எங்க இந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் எங்க ஆகும்னா, இப்ப உங்களுக்கு சர்ஜரி ஏதாவது ஆச்சுன்னா ஜென்ரலி அந்த வூண்ட் சைட்ல வந்து இந்த பாக்டீரியா வளரும். ஸோ நாங்க என்ன பண்றோம் இப்போதைக்கு, அந்த வூண்ட் சைட்ட வந்து மிமிக் பண்ணி நாங்க சொல்யூஷன்ல டெஸ்ட் பண்றோம் மேடம்.
1: கோல்டன் ஸ்டாப் என்று நீங்கள் பலமுறை கூறினீர்கள், அந்த நோய் கிருமிகள் ஏன் உலக அளவில் இவ்வளவு ஆபத்தானதாக கருதப்படுகிறது ப்ரொஃபசர்?
0: கோல்டன் ஸ்டாஃப் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆர்கானிசம். எனக்கா இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப மைனர் ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ் காஸ் பண்ணும், பட் சில சமயத்துல இந்த வூண்ட் சைட்ல எல்லாம் வந்ததுன்னா இது வந்து ரொம்ப லைஃப் த்ரெட்னிங் கண்டிஷன் கூட இதனால ஆகலாம். செப்டிஸ் சொல்லுவா அதுக்கு, இல்ல நிமோனியா சொல்லுவா, இதெல்லாம் கூட ஆகலாம் ஒருத்தருக்கு. ஸோ அதனால இதுக்கு வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. அண்ட் 10 வருஷத்துல ஆன்டிபயோட்டிக்ஸ் யூஸ் பண்றதுனால இந்த ஸ்டாஃபோரியஸ் வந்து ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஆயிடுது. எனக்கு சில ஆன்டிபயோட்டிக்ஸ் நம்ம வந்து ரொம்ப யூஸ் பண்ணதுனால அதுக்கு இந்த ஆன்டிபயோட்டிக்கை வச்சு இப்ப இந்த கோல்டன் ஸ்டாஃபை கில் பண்ண முடியாது நம்மளால. ஸோ அதனால இப்போ ஆல்ரெடி வேர்ல்ட்ல வந்து 2-3 ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ரெயின் வந்தாச்சு கோல்டன் ஸ்டாஃப்ல. அப்படின்னா நம்ம ட்ரீட்மெண்ட் இப்ப என்ன பண்றோமோ நம்மளோட ஸ்ட்ராட்டஜியா நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கு, பிகாஸ் இது அந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் வந்ததுனால. அதனால இதுக்கு ரொம்ப ஜாஸ்தி இப்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. அண்ட் இது தவிர இந்த பாக்டீரியா வந்து ஹாஸ்பிட்டல்லையும் கம்யூனிட்டிஸ்லயும் ரொம்ப ஃபாஸ்டா ஸ்ப்ரெட் ஆகும். இந்த கோல்டன் ஸ்டாஃபும் ஒருத்தருக்கு வந்தா நிறைய பேருக்கு ரொம்ப ஃபாஸ்டா வந்துடும். ஸோ அதனால இது வந்து ஒரு மேஜர் குளோபல் ஹெல்த் த்ரெட்னு சொல்றோம்.
1: இந்த கோல்டன் ஸ்டாப் என்ற இந்த நோய்க்கிருமியை கண்டுபிடிப்பதற்கான பரிசோதனைகள் தற்போது இருந்தாலும், உங்களுடைய பரிசோதனையில் அதனை கண்டுபிடிப்பதோடு இது எந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டண்டாக இது இருக்கிறது என்பதனையும் கூடுதலாக நீங்கள் கண்டுபிடிப்பதனால் இந்த நோய்க்கிருமியை இலகுவாக அதற்கு சிகிச்சை அளிக்க முடியும் இல்லையா?
0: கரெக்ட், யூ ஆர் அப்சல்யூட்லி ரைட்.
1: இந்த சோதனையில் நீங்கள் பயன்படுத்தும் நானோ என்சைம் மற்றும் டிஎன்ஏ மாலிகுலர் பைண்டர்ஸ் என்று நீங்கள் கூறினீர்கள், அது எப்படி வேலை செய்கின்றன என்பதனை எளிய வார்த்தைகளில் விளக்க முடியுமா?
0: ஷூர். ஃபர்ஸ்ட் இந்த டிஎன்ஏ மாலிகுலர் பைண்டர்ஸ் பத்தி பேசுறேன், அண்ட் தென் நான் நானோசைம்க்கு வரேன். இந்த டிஎன்ஏ பைண்டர்ஸ் சொல்றது என்னன்னா, இது ஒரு த்ரெட் மாதிரி வச்சுக்கோங்க. அந்த த்ரெட்டை வந்து அந்த பாக்டீரியாவை பார்த்ததுன்னா அந்த த்ரெட் வந்து ஒரு 3D ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கும். அந்த 3D ஸ்ட்ரக்சர் அது எப்படி எடுத்துக்கிறதோ அது அப்படியே அந்த பாக்டீரியாவோட செல் சர்ஃபேஸ்க்கு பைண்ட் ஆயிடும். ஸோ இப்ப நம்ம ஒருத்தர பார்த்தோம்னா நம்மளோட ஃபேஷியல் ஃபீச்சர்ஸை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறோம், ஓ இவர் இவரோட பேர் இது அப்படின்னு. அதே மாதிரி இந்த டிஎன்ஏ மாலிகுலர் பைண்டர்ஸோடும் அதே வேலை. இது ஸ்டாஃப் ஓரியஸை பார்த்ததுன்னா ஒரு ஷேப் எடுத்துக்கும், அந்த ஷேப் போய் அந்த ஸ்டாஃப் ஓரியஸை போய் டிடெக்ட் பண்ணிடும். இது வந்து டிடெக்ட் பண்றதுக்கு ஒரு தரம் அந்த ஸ்டாஃப் ஓரியஸ் அது டிஎன்ஏ பைண்டர்ஸ் அட்டாச் பண்ணியாச்சுன்னா அதை நம்ம எப்படி பாக்கிறது, அதுக்காக அந்த நானோசைம் சொல்றது அந்த யூஸ் பண்றோம். அந்த நானோசைம் வந்து இந்த பைண்டிங் ஆனதும் அது வந்து கலர் சேஞ்ச் பண்ணும். ஸோ அது கலர் சேஞ்ச் ஆகிறதுனால நம்மளால நேக்கட் ஆய வச்சு அதை பார்த்து அதை அப்புறம் அனலைஸ் பண்ணி நம்மளால சொல்ல முடியும் கி அது வந்து ஸ்டாஃப் ஓரியஸ் இன்ஃபெக்ஷன்.
1: இந்த கலர் ஃபிங்கர் பிரிண்ட் சோதனை மூலம் ஒரு ஸ்ட்ரெயின், அதாவது இந்த கோல்டன் ஸ்டாப், அதிக தீவிரமானதா அல்லது ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்டாக இருக்குமா என்பதை எவ்வாறு முன்கூட்டியே அறிய முடிகிறது ப்ரொஃபஸர்?
0: ஒரு பாக்டீரியா எடுத்தனா அதுல நிறைய ஸ்ட்ரெயின்ஸ் உண்டு. அப்படின்னா என்னதுன்னா, இப்ப நம்மளோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இருக்கிற மாதிரி அந்த கோல்டன் ஸ்டாஃபோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் உண்டு. எவ்ரி பிரதர் அண்ட் சிஸ்டரோட சர்ஃபேஸ்ல வந்து வெரி டைட் லிட்டில் அமௌண்ட் ஆஃப் டிஃபரன்சஸ் உண்டு. இப்ப வந்து நாங்க என்ன பண்றோம்னா, எங்களோட இந்த டிஎன்ஏ அண்ட் நானோசைமை வச்சுட்டு நாங்க வந்து ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி எந்த கலர் வருதோ எந்த இன்டென்சிட்டி ஆஃப் கலர் வருதோ அதை வந்து நாங்க ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் பண்ணி வச்சுப்போம். இந்த ஆர்கானிசமோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸோட ஃபிங்கர் பிரிண்ட்டும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் உண்டு. அதுல வேற வேற கலர் வரதுனால நாங்க அந்த கலரை வந்து ஒரு AI மாடல் டெவலப் பண்ணி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாடல் டெவலப் பண்ணி அந்த கலர் ரெஸ்பான்ஸை வச்சுட்டு நாங்க வந்து அந்த ஒரு விருலன்ஸா இருக்கா இல்லை ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸா இருக்கா அப்படின்னு சொல்ல முடியும். இந்த டெக்னாலஜியோட இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபீச்சர் என்னன்னா, இப்போ நான் உங்களுக்கு முன்னாடி தான் சொன்னேன் கோல்டன் ஸ்டாஃபோட வந்து ரெண்டோ மூணோ ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ரெயின் இருக்குன்னு. இப்ப ஒரு 5 வருஷம் கழிஞ்சு இன்னும் ஒரு புது ஸ்ட்ரெயின் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ரெயின் வந்ததுன்னா, இப்போ ஒரு சென்சரை வந்து நம்ம ஸ்டாஃப் ஓரியஸ்க்கு யூஸ் பண்றோம்னா அந்த சேம் சென்சர் இப்ப இமீடியட்டா இந்த புது ஸ்ட்ரெயினுக்கு வேலை பண்ணாது. எனக்கா அதோட சர்ஃபேஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ இப்ப நம்ம ஃபுல் சென்சரை ரீடெவலப் பண்ணோம். இந்த சென்சர் என்ன பண்ணோம், பிகாஸ் நாங்க வந்து அந்த ஃபிங்கர் பிரிண்ட் டெவலப் பண்றதுனால இந்த ஒரு புது ஸ்ட்ரெயின் வந்ததுன்னா அந்த AI மாடல் நாங்க யூஸ் பண்றதுனால அது வந்து சொல்லும் எங்கள்கிட்ட வந்து இந்த ஸ்ட்ரெயின் நாம் முன்னாடி பார்த்ததில்லை. ஸோ இன் அடிஷன் டிடெக்ட் பண்றதும் நாங்க பண்றோம், பட் ஒரு புது ஸ்ட்ரெயின் வந்தா அந்த ஸ்ட்ரெயினை பத்தி நம்மளுக்கு இம்மிடியட்டா ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிடும் கி இந்த ஸ்ட்ரெயின் வந்து இந்த 4 ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்ட் ஸ்ட்ரெயின்ஸோட டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ இது ஒரு புது ஸ்ட்ரெயின், அதனால இதை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்து அதுக்கப்புறம் அதோட ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னு நம்மளால அதை கிளினிக்கலி யூஸ் பண்ண முடியும் அந்த இன்ஃபர்மேஷன். ஸோ அதனால இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்ட்ராட்டஜி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அதுக்கு.
1: உங்களுடைய இந்த கண்டுபிடிப்பின் அடுத்த கட்டம் என்ன என்பதனை சொல்லுங்கள், அதோடு இது எப்பொழுது மக்களின் பயன்பாட்டிற்கு வரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கலாம்?
0: அடுத்த ஸ்டெப் என்னன்னா, இப்போதைக்கு நாங்க வந்து இந்த டெஸ்ட் டெவலப் பண்ணியாச்சு. ஸ்டிமுலேட்டட் வூண்ட் ஃப்ளூயிட்னு சொல்லுவா, எனக்கா வூண்ட் ஃப்ளூயிட் டைரக்டா ஹாஸ்பிட்டலோட வேலை பண்ணா எங்களுக்கு ஃப்ளூயிட் கிடைக்கும், அதுக்கு எத்திக்ஸ் எல்லாம் வேணும். ஸோ அது இருக்காததுனால நாங்க வந்து அதை ஸ்டிமுலேட் பண்ணி லேப்லயே உண்டாக்கின ஒரு ஃப்ளூயிட்ல இதை டெஸ்ட் பண்ணிருக்கோம். இப்ப அடுத்த ஸ்டெப் என்னன்னா, இப்போ நாங்கள் வந்து நிறைய கிளினிஷியன்ஸோட வேலை பண்ணுறோம். ஸோ இப்போ நாங்கள் கிளினிஷியன்ஸோட அந்த எத்திக்ஸ் அப்ரூவல் வாங்கிட்டு இதை வந்து ஆக்சுவல் வூண்ட் ஃப்ளூயிடில் ட்ரை பண்ணி அந்த என்வாயர்மெண்ட்லேயும் இந்த சென்சர் எப்படி வேலை பண்ணும் அதை முதல்ல பார்க்க வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் அது கிளினிக்கல் ட்ரையலில் போய் நரியம்பேட்டை கிளினிக்கல் ட்ரையல் பண்ணி அதுக்கப்புறம் தான் இது வந்து ஹாஸ்பிட்டல் என்வாயர்மெண்ட்ல அவைலபிளா இருக்கு எல்லாருக்கும் யூஸ் பண்றதுக்கு.
1: மிக்க நன்றி ப்ரொஃபசர் ராஜேஷ் ராமநாதன் அவர்களே, மிக தெளிவாக உங்களுடைய புதிய கண்டுபிடிப்பை நீங்கள் விளங்கப்படுத்தினீர்கள். நன்றி, வணக்கம்.
0: தேங்க்யூ.
2: கோல்டன் ஸ்டாஃப் என்ற ஆபத்தான நோய்க்கிருமியை கண்டறிய புதிய நிறம் மாறும் சோதனை ஒன்றை உருவாக்கியுள்ள RMIT பல்கலைக்கழகத்தை சார்ந்த ஆராய்ச்சியாளர் பேராசிரியர் ராஜேஷ் ராமநாதன் அவர்களோடு உரையாடியவர் செல்வி இன்பசேகரன். நேர்களே, நிகழ்ச்சியின் இறுதியில் ஒரு திரை இசைப்பாடல். நேற்று அன்னையர் தினம். அனைத்து அன்னையர்களுக்கும் அன்னையர் நிலையில் இருக்கும் அனைவருக்கும் இந்த பாடல். மன்னன் என்ற திரைப்படத்தில் வாலியின் வரிகளுக்கு இளையராஜாவின் இசையில் KJ யேசுதாஸ் பாடிய பாடலை நிகழ்ச்சி நிறைவு செய்யும் வரை கேட்போமா?

நேர்களே, நமது நிகழ்ச்சி மதியம் 12 மணிக்கு நேரலையாகவும் இரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பாகவும் ஒலிக்கிறது. SBS தமிழ் ஒலிபரப்பை திங்கள், புதன், வியாழன் மற்றும் வெள்ளி ஆகிய நாட்களில் மதியம் 12 மணிக்கு நேரலையாக SBS சவுத் ஏஷியன் எனும் டிஜிட்டல் அலையிலும், திங்கள், புதன், வெள்ளி மற்றும் ஞாயிறு இரவு 8 மணிக்கு SBS ரேடியோ 2 வழியாகவும் கேட்கலாம். சரி நேர்களை, மீண்டும் புதன்கிழமை மதியம் சந்திப்போம். அதுவரை அன்பு வணக்கங்கள் கூறி விடைபெறும் நான் குலசேகரம் சஞ்சயன். வணக்கம் நேர்களே.